இந்திரானிந்திரபாலானுபாருங்காலனங்காலானுகால அனுபூதியங்கையாபாயபங்க